0: टाइगर का हुक्म। अर्थमेंदा राजा
1: ஆஸ்திரியா எஃப்எம் 90 நாடினப்பம் நாட்டார்கொப்பம். இத்தவணை ஜாய் வாலி தீபாவளி. ஈ தீபாவளியில் ஜோய் ஆலுகாசினொப்பம் கூடுதல் சந்தோஷம் நேடாம்.
2: எல்லா ஆபரணங்களுடையும் பணிக்கூலியில் ஃபிளாட் 50% ஓஃப்.
1: ஸ்வர்ணம் விற்கும்போ 15 மினிட்டினுள்ளில் பணம் நேடாம்.
2: கூடாதே மூல்யத்தில் யாதொரு குறவும் வருத்தாதே. பழைய சொர்ண ஆபரணங்கள் மாற்றி வாங்காம்.
1: ஏவர்க்கும் தீபாவளி ஆசம்சகள்.
3: ஜோய் ஆலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: இனி அறிவு ஆசயங்களும் வாய்ச்சறியாம். ஆஸ்ரய மாதிரிநாடு மாசிகையுடைய வரிக்காராகன் நீங்களுக்கும் சுவர்ண அவசரம்.
4: நம்முடைய சர்காத்மக சிருஷ்டிகள் மாதிரிநாடிலூட நாடறியட்டே. மாதிரிநாடு ജീവകാരുണ്യ മാസിക വായിക്കുക, വരിക്കാരാവുക. കൂടുതൽ വിവരങ്ങൾക്ക് 9447789863 എന്ന നമ്പറിലേക്ക് ബന്ധപ്പെടാം.

0: Shreya FM 90 நாடினுப்பும் நாடார்க்குப்பும்
1: பிரேபாடன்ஸ் கோல்டன் டைமண்ட்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் ஹோல்சேலர்ஸ் நெடுமங்காட் நெய்யாற்றங்கர கொட்டாரக்கர கருநாகப்பள்ளி
2: இனி அறிவு ஆசயங்களும் வாய்ச்சறியாம் ஆசிரிய மாதிரிநாடு மாசிகையுடைய வரிக்காராகன் நீங்களுக்கும் சுவர்ண அவசரம்
3: நம்முடைய சர்காத்மக சிருஷ்டிகள் மாதிரிநாடிலூடே நாடறியட்டே மாதிரிநாடு ஜீவகாருண்ய மாசிக வாய்க்குக வரிக்காராவுக கூடுதல் விவரங்களுக்கு 9447789863 என்ற நம்பரிலேக்கு பந்தப்படாம் நீங்களோட பிசினஸ் இனி நாடறியட்டே ஆசிரிய எஃப்எம் 90 பரிசுகள் நல்குவாய் நீங்களுக்கும் விளிக்காம் 9072585908 என்ற நம்பரிலேக்கு
0: ஆசிரிய எஃப்எம் 90 நாடினுப்பும் நாட்டார்கள்.

0: FM90 நாடினுப்பும் நாடார் குப்பும் விஷால் ஆப்டிகல்ஸ் மிதமாய் நிறக்கில் கன்னடகளுடைய விபுலமாய சேகரம் லோட்டஸ் ரோட் பிரைவேட் பஸ் ஸ்டாண்டின் சமீபம் புலமன் கொட்டாரக்கரா.
1: இத்தவண ஜாய் வாலி தீபாவளி. ஈ தீபாவளியில் ஜாய் ஆலோகாசினொப்பம் கூடுதல் சந்தோஷம் நேடாம்.
2: எல்லா ஆபரணங்களுடையும் பணிக்கூலியில் ஃபிளாட் 50% ஓஃப்.
1: ஸ்வர்ணம் விற்கும்போல் 15 மினிட்டினுள்ளில் பணம் நேடாம்.
2: கூடாது மூல்யத்தில் யாதொரு குறவும் வருத்தாது. பழைய ஸ்வர்ண ஆபரணங்கள் மாற்றி வாங்காம்.
1: ஏவர்க்கும் தீபாவளி ஆசம்சகள்.
3: ஜாய் ஆலோகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: ഇവിടെയായാലും പുറത്തായാലും കുട്ടികളുടെ പഠന ഫീസിന് പൈസ തന്നെ വേണ്ടേ?
5: നമ്മുടെ സ്വർണം വിൽക്കാനേ. സ്വർണം വിൽക്കാൻ ഏറ്റവും നല്ലത് അച്ചായൻസ് ഗോൾഡ് തന്നെ. സ്വർണവില എത്ര ഉയർന്നാലും ഏറ്റവും ഉയർന്ന വില തരുമെന്ന് മാത്രമല്ല, ബാങ്കിൽ പണയത്തിലിരിക്കുന്ന സ്വർണം എടുത്ത് വിൽക്കാനും അച്ചായൻസ് ഗോൾഡ് സഹായിക്കും. കേരളത്തിലെ നമ്പർ വൺ ഗോൾഡ് ബയേഴ്സ് അല്ലേ അച്ചായൻസ് ഗോൾഡ്?
4: 22 സേവന പാരമ്പര്യവുമായി അച്ചായൻസ് ഗോൾഡ്. എറണാകുളം, ഇടുക്കി, പത്തനംതിട്ട, ആലപ്പുഴ, കോട്ടയം ജില്ലകളിൽ 45 ബ്രാഞ്ചുകൾ. കൂടുതൽ അറിയാൻ സന്ദർശിക്കൂ അച്ചായൻസ് ഗോൾഡ് .in.

ஏன் நீ எங்கி பிங்கி பாங்கில நான் தான் கவு டைம் இருந்தா என் வீட்டு பக்கம் வந்து கூவு அது வரைக்கும் ஐ ஜஸ்ட் வாண்ட் அ 2 டேஸ் லீவ் வரம்புள்ள போறம்புள்ள யுவர் ஒபீடியன்ட்லி காட்ஸ் டு கிரீ.